0: திட்டமிட்டு நாம கட்டமைத்த கட்டுவாங்க கொடுக்கறது வீட்டுக்கு பின்ன முங்கருவா கொஞ்சம் என்ன கட்டாசி வாங்கிட்டு மிக்கிட்டு நம்ம அக்கொன்னு பிங்கி கேட்டோம் ஏமன்னா கட்டாசி மகட்டம் துக்கி செய்ய வாழ்ந்த கொடுத்த கடமையா கிட்டம் கிட்டங்க அம்மன்
1: Hoy en la mente con nada.